0: அப்படியா இருக்கு.
1: Baby guys serbisyo sa buong sambayanan. Ito ang Radyo Tododo.
0: Alas na mga katodo, alas 11. Balbal.